பெண்கள் யங் டர்ஹோர்மாத் பனியாரண்டாம் மந்திர குமாரி படவாக் தூதான்கிலோ.